ஜீவமான சத்துவன் சதரதே நாகாயனா கருவின் சிட்டியாவுது சிடின்னாவுது மது சிடின்னாவுது எக்கம ஜீவமான நிதியான் மார்சேட் சியலு கௌரவே வேவாய் கேன சோதேஷ்யபாலுக்கு எவிட்ட வெடி மகல்லோ விசி ஹதர தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்ஹர்சிகே சிங்ஹாசன இதிரியே சிடினா வெடி மகல்லான் விசி ஹதர தேனா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ